0: தியேட்டர் டாப் ஸ்டோரி.
1: பலாத்காரத்திற்கு காலகுணின் அவவாதாத்மக நிவேதனையாக பெங்கால பொக்க முகுது பிரதேசிய பவத்தின பீடன அவபாத்தே ஹெத்வென் பலத் ஹதரக்கட்டு சஹா திஸ்ட்ரிக்க திகக்கட்டு தத வெசி பிலிபந்த அவவாதாத்மக நிவேதனையாக கலகுண வித டிபார்ட்மெண்டோ விசின் நிகுத் கருத்தி வெனவா பஸ்னாஹிர சபரகமுவ மத்தியம சஹா வாய்ம பலாத்வல மென்ம கால சஹா மாதர திஸ்ட்ரிக்கவல மில்லிமீட்டர் சியேட்ட வெடி தத வெசி அதி வேகக்கி பவாய் டிபார்ட்மெண்டோ சதான் கலி பவத்தின வெசி சகித தத்வே ஹமுவே பொல்கொல ஜலாஷய வான்தொருட்டு திகாக் அணியக ஹமார பெகின் வெடுத்த கரதி பவ வரிமார்க டிபார்ட்மெண்டோ பிரகாஷ கலா குகலேகங்க ஜலாஷய எக் வான்தொருட்டுவாக் வெடுத்த கரத்தே அணியக ஹமார பெகின் எம ஜலாஷ ஆஷ்ரித பஹத் பிம்பல ஜனதாவ அவதானேன் பசுவேத்து பவாய் வரிமார்க டிபார்ட்மெண்டோ சந்தான் கலி மேத்ர ஜலகலிம் தத்வாக் ஹேத்துவின் புலத் சிங்கல மோல்காவ மார்க்கிய நாலியாத் சஹ தம்பலையான பிரதேசவலின் அவஹிரபியத்தி பவ ஆபதா கலமனாக்கரண மதஸ்தானே பிரகாஷ கலா பதுரளிய கலவான மார்க்கேத மிதலன பிரதேசேதி ஜலேன்யட வீதி வினவா பவத்தின வசி சகித காலகுண தத்துவ ஹமுவே பீட்டாவட்ட பத்வதி புத்கலின் சங்கியாவ 1616ஆக் ஒவுன் பவுல் 458ட அயத் தெனட பீட்டுவா ஏதி சுரக்ஷிததா மதியஸ்தான சங்கியாவ 3ஆக் எம மதியஸ்தானவல புத்கலின் 94 தெனக்கு ரதவா சிட்டின பவாய் ஆபதா கலமனாக்கரண மதியஸ்தானய பவசுவே
0: சியதா டாப் ஸ்டோரி அனுக்ரஹய
2: சினேஹசின் ஆதரின் ஹதவத் சனசலா
3: மெடோலி சேம மோஹதக் மன் ரசவத் கராய்
4: அப்பா வெதுன நீது මොකද්ද මල්ලි පෙනි පෙනි ඇවිල්ලා වැද්දුවනේ
5: නෑයි මේ බ්‍රේක් පොඩ්ඩක් එහෙම වුණා
4: බ්‍රේක් එක එහෙම වෙන්න බෑනේ මල්ලි බ්‍රේක් කරනකොට කන්ෆිඩන්ට් එකෙන් නවත්තන්න පුළුවන් වෙන්න ඕන
6: බ්‍රේකින් පර්ෆෝමන්ස් එකේ පොඩි වෙනසක්වත් ඉග්නෝ කරන්න එපා පාරේ හැම මොහොතකම කන්ෆිඩන්ට් බ්‍රේකින් වෙනුවෙන් BITVS බ්‍රේකින් කම්පනන්ට්ස්
7: 40 වසරක් පුරා ඔබේ විශ්වාසයේ දිනු DS සිල්වෙතින් විශ්වසනීය ධාවනයකට
8: 98.2 98.4

0: என்னப்பா மேக்க குலாக்
1: ஓசியா தேரா ட்ரிபிட்
2: சியாதா ஹாட் அண்ட் ஸ்பைசி வித் சுது கொச்சி
0: ஹவ் இஸ் பஹவன் கங் சுது கொச்சி ஓயா தேக்க

சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலையை எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.